என்ன படுத்தி என்ன பாலகிபல் பதாதிகாரம் என்ன மக கேமல் பதப்பட்டா.

0: என்ன கல்லுத கொடி நின்ன மட்டிலே அன்குறியா ஆண்டவருக்கு என்ன மித்து நம்பிச்சேச்சி போதாண்டல யாரு ஹிரடால பண்ணுவேன் நிஜண்ணா யாரு நின்னைக்கு வா காரணங்களை ஈ பாலனு என்னாந்து என்ன ஜீவ கோப்படை மட்டும் பனேண்ணா கண்ணி தப்பனே கொஞ்சம் பார்த்து நின்று கேடுவேன் அத்தையே பாலனு மானனகா மனசுக்கு
1: நம்ம கை நீர் நஞ்சின விசாரம் நெட்டு தேவரே நம்ம தும்பு நடப்பதுக்கு ஒரு நடப்பது வேதனைக்கு பரிகாரத்தை தாக்கி மகா
2: யா

மாத்தேர்ல வன் பேரு கோரிக்கையில தின்னு புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணுவானது ஏரைகளை கொத்தி யான் நிக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்கு தப்பதுக்கு.

யானை ஹுசைன் காட்டி பள்ள பார்த்திருந்தில்லை. கன்னட துளு பக்க பேரி பாஷையான சாகித்ய கிருஷ்ணமல்ல துளு பாஷத மஸ்த பத்தியலு சாரங் ரேடியோ மூலக்க அன்னைக்கு எந்த போறது துளு பாஷ எங்கன்னா அப்ப பாஷ ஆயினத்திர இது மாத்திர துளு பாஷத காரியக்கிரம நிரந்தர கேனந்துப்ளே சாரங் ரேடியோடு துளு காரியக்கிரம பிரசாரம் அக்லைக்கு நிக்கலாம் புரோத்சாக